0: Rakita
1: 107.9.
2: Kita dadah tako final authority layu jangan ingat setakul biarang.
3: விடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.